0: மாட்டாங்க நான் பேர்ல உன் மேலா உன் மாட்டோம் காம்ப்ரை பிராட் கு சிபிஎம் சோடி ஜா பாயோ தி கம்ப்யூட்டர் கிண்டா அண்ட் டுகே தோ பாயன் சட்டான் யாவ் டூசே சிபிஎம் மாலங்க உன் உன் அம்மை நான் உன் நாம் மோட்டாம் தம்மே உனா கம்ப்யூட்டர் பிக்ரி கோர்னுவே சிக்காவுனுவே அனி மர்மத் கோர்னுவே நேபால் கே நம்பர் ஒன் ஹாரு அண்ட் ஸ்டாஃப் எஜுகேஷன் சென்டர் ஹோனி அவு சிபிஎம் மத்த கம்ப்யூட்டர் பாவுனுக்கா சாட்டை கம்ப்யூட்டர் சிக்காவுனுவே ரொகை கோத்தும் பிக்ரி ஹாலிமா கோர்மா பிக்ரியோ கோர்மை பேங்க் வை அவு ஸ்கூல் ஆபிஸ் ஜுன்சுக்கை சாங் சஸ்தாமா பிக்ரியோ தேய் ஆயிர அப்பு பனாவுனே சுபிதா பின் சாய் ஜூசி इंग्लिश ल्याङ्ग्वेज कक्षाको पनि व्यवस्था छ है कम्प्युटर ल्यापटप प्रिन्टर फोटोकपी मिसिन इन्टरकम सिस्टम इन्भर्टर सोलर सिस्टम अब इन्भर्टरको ब्याट्री पनि पाइन्छ सिसी क्यामेरा र भरपर्दो इन्टरनेट पनि पो जोडिन्छ त हौ तालो बेतालमा हिँडेर फेरि दुःख पाइएला नि झुसी अब यो फोन नम्बर 021-545-787 98-420-35-541 छ भयो गुड भेरी गुड भेरी गुड
1: साउनी चिया खाम त
2: साउनी माया खै त
3: माया त दुध लिन गएको छ उफ माया पनि आइपुगे
4: तिमीहरू त अभागी रहेछौ नि दुधै पाइएन अब आज फिक्का चियाले काम चलाउनु